0: FM 93.5, FM 93.7, Lakhana, Radio ITN.
1: விழாவ பெருவருக்குள் ஹாய்.
2: விழாவு ஒப்ப வைத்த கிண்ட ஆவே.
3: வார்த்தா பிட வார்த்தா தமிழ் கூட்டி அட்டே என்னில் வி தனடி தானே நுத்துறையின் ரட்டே சங்கர்தனேட்ட தெனந்த சக்தியக் விமின் ஒபத் தினவா ரட்டத் தினவட்ட தனனி தானே விழுதீட்டில் ஒபத் கூட்டிபத்திய குவான்.

ஆன ரேடியோ ITN ராட்டட வக கேன ரேடியோ ஹம காலிம ட்ரெண்டி மசிந்து ஹென லங்காவே ஏகம சேனல் லக்க லக்காண்ட ஹார்ட் பீட்.